அமுல் பாய் அமுல் அம்மாய் அமுல் கர்ம அமுல் தீபான் அமுல் அமுல் பரவான்.

சோகன் மஞ்ச பிரபான ஸ்ரீ கரும் சோழன் காட்சி பாய் நான் கர்மகாண்ட.